0: యశోత్రంగా కేటుండారు. ఇది రేడి సారంగుం 07.8 FM. ఇది రంగ్ రంగ్ రోజీవన ముండెంటుల్లో నన్నింగ్లో ఆర్జే సీఫలో కుతారు కేటుండది మైకల్ దబల్కా కార్యక్రమం. సో అదే పొలమే ఇండతే ఈ ஒரு కార్యక్రమத்தில் நாங்க சாரிக்கு சம்பந்தப்பட்டது நாளக்கலி நடுக்கிறேன் விஸ்வ ரத்ததானிகள தின அண்டே எந்திரோண்ட. ஸோ அதில் மகத்துவத்தை பக்கிய பின்ன சாரடே ஒரு சைடில் மகத்துவத்தை பக்கிய கூட முண்டி உண்டிந்த பின்ன பிளட் பேங்கில் எந்திர சாரடை குறைத்தா என்ட்டு விஸ்வ ரத்ததானிமார் ஆயத்தர போய்த்து சார கொடுக்கணும்னு சொல்கிறேன் ஒரு விசாரத்தொட்டிக்கு எந்திர முண்டி உண்டிந்தம்மா. ஸோ இதே சந்தர்ப்பத்தில் நங்களொட்டிக டாக்டர் ஜுல்ஃபிகார் இயலே நங்களொட்டிக்கு உண்டு. ஸோ இயலும் கூட வெண்லாக் ஹாஸ்பிட்டலும் கூட காரியநிர்வகி உண்டு. ஸோ இயல்டொட்டிக நேரமாயிட்டு கூட கேட்க ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ.

ராஜ காம்பீரியில பத்தி பீரதுரை ஏறந்து பண்ணுவாரா துரை சத்கீர்த்தி பண்றதுக்கு என்ன பத்தி திக்காரியா

0: ஹாய் நமஸ்கார, யார் நிக்கல அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யார் நிக்கல விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துல்ல.
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யார் நிக்கல தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யார் நிக்கல தின குசந்தர சின்ன விண்டி படில்
5: நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கை தின் புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கை எழுப்பினது ஏரைகளை கொட்டி யான் நிக்கலாம் சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தான்.

0: உடல் தொடருகு மனச உற்கரு வானத தொடருகு கடல் உற்கரு
1: சுருக்காது உடல் தொடர் இ துளு சினிமாதா கிளவஞ்சு பதக்குலு.